0: நேற்று முதலமைச்சர் இங்கே ஷூட்டிங் எடுக்க வந்தார். அப்ப ஒரு சீன்ல நான் தண்ணி குடிச்சேன், அவர் டீ குடிச்சாரு. அப்ப ஒரு சீன்ல டீ குடிக்கிற ஷாட்டு, அந்த டீயை குடிச்சிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு பந்தா பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனா மக்கள் தினமும் ஒரு டீக்கு எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு இவருக்கு தெரியுமா?
1: I'm not able to understand that what mistakes they have done it. How the government has become unpopular. The way they insulted the alliance partners. The way they treated the alliance partners with vengeance. The way they mistreated the senior leadership of the alliance partners in all other parties. Why all of us left? Those parties which are all there yesterday, all of us were with the alliance with them, except TVK. All of us left. Why? Because of their behavior, their approach towards the way they were fed.
2: All right, with that, time for us to slip into a short break. Coming up on the other side, find out why Sanjay Dutt issued a clarification after a BJP leader told him to go to Pakistan. Stay with us.

0: நான் தண்ணி குடித்தேன், அவர் டீ குடித்தார். அப்போ ஒரு சீன்ல டீ குடிக்கிற ஷாட்டு, அந்த டீயை குடிச்சிட்டு 500 ரூபாய் கொடுத்துட்டு பந்தா பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனா மக்கள் தினமும் ஒரு டீக்கு எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு இவருக்கு தெரியுமா?
1: Not able to understand that what mistakes they have done it, how the government has become unpopular, the way they insulted the alliance partners, the way they treated the alliance partners with vengeance, the way they mistreated the senior leadership of the alliance partners in all other parties. Why all of us left? Those parties which are all there yesterday, all of us were with the alliance with them, except TVK. All of us left. Why? Because of their behavior, their approach towards the way they were fed.